மெச்சிக போலுக்குலே அப்போலோ திச்சியா அப்போலோ செத்தி திக்குலே கதாஜிலஜி ஏ கொச்சி கொலா கேச்சி ஏ கொச்சி கொமச்சி குயி பக்கை துசி ஏச்சில கோ பக்கல மம்மி ஏச்சில கோ லாஷியா பசசா லாஷியா பசசா லலே சுமி லாஷி திப்பா உலனியமே புத்தோ புக்கே ஹுசேனு திப்பாலமே சுய லாஷி போசுவா லலே லாஷி திகே சிதா சிதோ இனிந்தாலி புத்தோப்பு பாலே லானே சுமி சிலமே.